அற்றம் தன்னுடலாளனமேற்குவான் ஆவாதநாதராய் தீர்ந்தரா பால்யங்கள் அல்பம் சுகத்தினாய் அல்பம் தேசத்தினாய் ஆத்யம் ஒரல்பம்.

0: ஒரு தேசத்தை செம்மலையாரின் சீரத்தை பாதிராத்திரி நேரத்தை பர்த்தாவில்லா சமயத்தை
1: மாலை
0: என்னொரு பறையை பண்ணிர ஓடி சிட்டு பிடித்த